அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், சங்கிரகம், சரீரசிரம, அஸ்வாதா, சர்வத்திர பைவர்ஜிதம், சர்வதர்ம சமானத்துவம், ஸ்வதேசி, ஸ்பர்சபாவன அனே 11 சூத்திராலதோ சாந்தி ஜோதகா நிலச்சின பாபூஜி குறிஞ்சி சாந்தி ரச பிரதான ரசரம்ய கீதம். மகாத்மா காந்தி சித்திரலோ பசுபுலேட்டி கண்ணாம்ப பாடின பாட, தாபி தர்மாராவ் ரச்சின, டங்குட்டூரி சூரியகுமாரி சங்கீதம்.